யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவ். வர முடியல, போற முடியல.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. സോ നാം ഇപ്പോ ഒരു തമിഴ്നാടോട് ടിപ്പിക്കൽ മോർണിംഗ്ക്ക് പോകാം. ഇപ്പോൾ ടൈം ഈവനിംഗ് தான், ஆனா we will go for morning, early morning. சோ சன் இன்னும் ஃபுல்லா ரைஸ் ஆகல, ஸ்ட்ரீட் கொஞ்சம் குவைட்டா இருக்கும், ஆனா ஒரு வீட்டோட ஃப்ரண்ட்ல மட்டும் someone is busy. ஸ்வீப் பண்ணுவாங்க, வாட்டர் ஸ்பிரிங் பண்ணுவாங்க, கோலம் போடுவாங்க. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்ல திஸ் வாஸ் அ பார்ட் ஆஃப் எவ்ரிடே ரூட்டீன். வாசல்ல ஒரு கோலம் இருக்கும், சம்டைம்ஸ் ஜஸ்ட் a few dots and lines. Sometimes huge designs ella irukum, sometimes festival na full street e competition maadhiri aidum, yaroda kola nalla irukku, inda veetla design semmaya irukku, neighbors kuda paapanga. But there is something beautiful about this morning routine. Yesterday's kolam disappear aagidum, so maranaal pudusa ona create pannuvanga. So kolam is not something created to last forever, it is created for the moment. Adanaley enamo it feels so peaceful. Iniki nama life la everything permanent ah venum nu think pandrom, photo save பண்றோம், மெசேஜஸ் சேவ் பண்றோம், மெமரி சேவ் பண்றோம், பட் கோலம் சேஸ் இட்ஸ் ஓகே சம்திங் பியூட்டிஃபுல் லாஸ்ட் ஓன்லி ஃபார் ரெடி. இல்லை, ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த கோலம் இருக்கும், டுமாரோ அடுத்த நாள் நம்ம இன்னொன்று கிரியேட் பண்ணலாம், இன்னொன்று பியூட்டிஃபுல்லாக அதை விட பியூட்டிஃபுல்லாக இன்னொன்று கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸோ இதே லைஃப்பில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நானும் யோசிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம் இது அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம், அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: சரி நான் கோலம் போடுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. நாலு டாட் வச்சுட்டு நான் சின்னதாக ஏதாவது பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் கோலமோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு வருவோம். புள்ளி கோலம், ஸ்மால் டாட்ஸ், லாட்ஸ் ஆஃப் டாட்ஸ், அண்ட் தென் சம்ஹவ் ஒரு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு லைனை கனெக்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன் வரும்ல. நம்ம பார்க்கும்போது ஐ இது ரொம்ப ஈஸி தானே, ட்ரை பண்ணுங்க, அப்போதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் கரெக்டாக வருது, ஆனால் மற்ற புள்ளிகளெல்லாம் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் புள்ளி கோலம் ஆக்சுவலி இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் சிமெட்ரி, அதே மாதிரி ரெப்பிடேஷன், ஜியோமெட்ரி அண்ட் ஸ்பேஷியல் திங்கிங் எல்லாம் வேணும். ஒரு டாட் மிஸ் ஆனால் ஃபுல் டிசைன் சேஞ்ச் ஆகிடும். ஒன் லைன் ஷுட் கோ அரவுண்ட், இன்னொன்று சுற்றி வரணும், இன்னொன்று ரிப்பீட் ஆகணும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேலன்ஸ் ஆகணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். மேக்ஸ் வித்தவுட் அ மேக்ஸ் புக் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் கோலம் ஸோ ஃபேசினேட்டிங். ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் வந்து ஜென்ரேஷனாக இப்படி பாஸ் டவுன் பண்ணி தான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. ஷீ டீச்சர்ஸ் ஹர் டாட்டர், அதுக்கப்புறம் கிராண்ட் மதர் நோஸ் அனதர் ஒன், சில பேர் அவங்களோட அடிஷன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, புது புது டிசைன்ஸ் ஸ்லோலி இவால்வ் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் ஈவன் யூஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் இல்லை டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கோலம் ஸ்டடி பண்ணுறாங்க. பட் த பேசிக் ஐடியா ஸ்டில் த சேம் தான். டாட்ஸ் பிகம்ஸ் லைன்ஸ், லைன் பிகம்ஸ் பேட்டர்ன்ஸ், அண்ட் பேட்டர்ன்ஸ் பிகம்ஸ் ஆர்ட். ஸோ இப்போ நம்ம ஓணம் எல்லாம் வரும்போது பூக்களம் நிறைய டிசைன்ஸ்லாம் போடுற மாதிரி இது வந்து ஒரு டெய்லி திங். கோலம் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ராயிங் தானே. யூ கேன் டெல் தம் கொஞ்சம் மேக்ஸும் இருக்கு, இது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயந்தான். ஸோ நல்ல செம்மையாக கோலம் போடுறவங்கள கொஞ்சம் செல்யூட் பண்ணிக்கோங்க, அது அவ்வளோ ஈஸி டாஸ்க் இல்லை. ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஸ்கில், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், பாட்டு கேட்டுட்டு கண்டிப்பாக திரும்பி வாங்க. இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி, ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது சென்னை பக்கம் போனா நீங்க தாராளமா பெரிய ஹியூஜ் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதுதான் நார்மல் டேல இருந்து அந்த ஃபெஸ்டிவல் டேக்கு மாறும்போது இருக்கிற அந்த வித்தியாசம் லெவல் வேற மாதிரியில. ஸ்பெஷலி பொங்கல் டைம்ல தமிழ்நாடு ஸ்ட்ரீட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பெரிய கோலம், கலர்ஃபுல் பவுடர்ஸ், சுகர் கேன் டிசைன்ஸ் இருக்கும், சன்னோட மோட்டிவ்ஸ் இருக்கும், பொங்கல் பாட் டிசைன்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஹோல் ஸ்ட்ரீட்ல கலர்ஃபுல் பேட்டர்ன்ஸ் இருக்கும். மார்கழி மந்த் அது வேற லெவல். ஏர்லி மார்னிங் கோல்டா இருக்கும், ஆனா சீக்கிரமா எழுந்து பெரிய கோலம் போடுவாங்க. சம்டைம்ஸ் தெர் இஸ் ஈவன் ஃப்ரெண்ட்லி காம்படிஷன்ல. எனக்கு தெரியும் இந்த வீட்டோட கோலம் பெட்டரா, இல்ல நெக்ஸ்ட் டோர் ஆன்டி என்ன டிசைன் போட்டிருக்காங்க. கோலம் அதே மாதிரி வெட்டிங்ஸ்லேயும் ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்குது. டிசைன்ஸ் பிகம்ஸ் மோர் எலாபரேட், மோர் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பினஸ், ப்ராஸ்பெரிட்டி, செலிப்ரேஷன் மூடெல்லாம் வர்ற மாதிரி கோலம் போடுவாங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் சேஞ்ச் த ரோல் ஆஃப் கோலம். நார்மல் டேயில் இட்ஸ் பார்ட் ஆஃப் ருட்டீன், ஃபெஸ்டிவல் டேயில் இட் பிகம்ஸ் செலிப்ரேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே கோலம் போடுவாங்க. ஒன் ஹவுஸ், அனதர் ஹவுஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். பட் டுகெதர் அந்த ஸ்ட்ரீட்டை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. த பியூட்டி ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் நாம இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல தான் பார்க்க முடியும். ஸோ தே டோன்ட் ஜஸ்ட் டெக்கரேட் அ ஹவுஸ், ஒரு ஹோல் கம்யூனிட்டியே தி பிரிங் டுகெதர். அதுதான் கோலத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கோலம் போடுற அந்த ட்ரெடிஷன் இருந்தால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் இதில் பொதுவாக பொண்ணுங்க தான் நிறைய கோலம் போடுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஆம்பளைகளும் கோலம் போடலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் தேவை. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ നമ്മ கொஞ்சம் ஜெனரேஷன் ഗ്യാപ്പ് பத்தி பேசலாம். கோலம் லேர்ன் பண்ண ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன? பொதுவா நாம பாட்டி கிட்ட இருந்துதான் அது கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பாரு, ஃபர்ஸ்ட் ஃபோர் டாட்ஸ் போடு, அப்புறம் இங்க லைன் கொண்டு வா, இல்ல இல்ல அங்க போடாத, இங்க போடு, இங்க போக கூடாத, இங்க போகணும் அப்படின்னு எல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு யூடியூப் டியூட்டோரியல்ஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கு, பின்ட்ரெஸ்ட்ல போனா நீங்க நிறைய அப்சர்வ் பண்ணி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் உங்களால கொண்டு வந்து முடியும். ஸோ How to draw this column? YouTube open பண்ணுங்க. நீங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நிறைய இடத்துல கோலம் போடுறதுல காம்படிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஹியூஜ் பப்ளிக் ஆர்ட் மாதிரி ஈவன் ப்ரொஃபஷனல் ஆர்ட் ஒர்க்காக கோலம் போடுற நிறைய பேர் இருக்காங்க. தட்ஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல், பிகாஸ் ட்ரெடிஷனை நம்ம ஃப்ரீஸ் பண்ணாமல் அது ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங். ஸோ பாட்டி நம்மளோட கை வச்சு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அம்மாவும் அப்படி தான் இப்போ கற்றுப்பாங்க. ஆனால் யங்கர் ஜென்ரேஷன் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லேர்னிங் மெத்தட் சேஞ்ச் ஆகினாலும் அந்த ட்ரெடிஷன் சர்வைவ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ யூ ஜஸ்ட் ஃபைண்ட் யுவர் வே, அவ்வளோதான். ஸோ நானும் கோலம் போடணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் இந்த டாட்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ வராது, நான் மேக்ஸ் கொஞ்சம் வீக். ஆனால் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், இப்போ அடுத்த பாட்டுக்கான. இது அகல்யா எஃப்எம், இது நம்ம நேரம், அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ.
1: Can you feel her? Is your heart speaking to her?

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മക്കളെ. കോലം ഇസ് മോർ ദാൻ എ ഡിസൈൻ. നിങ്ങൾ കൊഞ്ചം ഇമാജിൻ പണി പാരുங்க. மேல் ஆர் ஃபீமேல் பொதுவாக பொண்ணுங்க தான் கோலம் அதிகமாக போடுவாங்க. ஆம்பளைகளும் போடணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். திங்க் அபவுட் த பர்சன் ட்ராயிங் இட். இப்போ ஏர்லி மார்னிங்கில் அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் இருக்கும், மேபி டயர்டாக இருக்கும். தோஸ் ஃபியூ மினிட்ஸ் நம்ம கோலம் போடுற அந்த ஃபியூ மினிட்ஸ் அங்கே உட்காந்து கோலம் போடுற எடுத்து ட்ரா பண்ணி ஒரு டாட் போட்டு இன்னொரு லைன் போட்டு ஒரு கர்வ் கொடுத்து சைலண்டா அந்த மார்னிங் டைம்ல அதை போடுறது, ஆக்சுவலி த மைண்ட் பிகம்ஸ் குவைட். அதுதான் ஆர்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இட் கிவ்ஸ் அ லிட்டில் பாஸ் அண்ட் கோலம் இஸ் ஆல்சோ சச் அ திங். ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். மேபி டுடே யூ டோன்ட் லிவ் இன் த சேம் ஹவுஸ் வேர்ல்ட் வேர் யூ க்ரூ அப். ஆனால் பர்டிகுலர் கோலம் டிசைன் நீங்கள் போடும்போது வீட்டு ஞாபகம் வரலாம், இல்லை உங்கள் சைல்ட்ஹுட், பார்ட்டி ஹவுஸ், மார்கழி மார்னிங், பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாமே மனசுக்கு வரும்ல. த ஸ்மெல் ஆஃப் வெட் கிரவுண்ட். ஸோ சம்டைம்ஸ் இந்த விஷுவல்ஸே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக மெமரிஸ் கொடுக்கும். தட்ஸ் வை ஐ செட் கோலம் இஸ் நாட் ஜஸ்ட் டெக்கரேஷன், நம்மளோட ஒரு இமோஷனல் லேண்ட்ஸ்கேப்போட ஒரு பார்ட் அது. கோலம் டசன்ட் டிமாண்ட் பர்ஃபெக்ஷன் ஆல்சோ. இப்போ ஒரு லைன் தப்பாக போனால் கூட வி கேன் அட்ஜஸ்ட்ல. டிசைன் டசன்ட் ஒர்க் லைக் தட். நம்ம இன்னொரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு நாள் இல்லை நாளைக்கு நாம இதை விட பெட்டராக நாம இன்னொரு கோலத்தை போடுவோம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் அகெயின் டுமாரோ, நோ ப்ராப்ளம். லைஃபுக்கும் இது ஒரு நைஸ் ரிமைண்டர் மாதிரி. நாட் எவ்ரி திங் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் ரைட். இன்னொரு லைன் நாம கண்டிப்பாக போடலாம். ஸோ இது லைஃப்ல ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு, இப்போ எனக்கு ஈவினிங் டைம்னு தெரியும், ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மெடிடேஷன் மாதிரி ஃபீல் பண்ணும், ட்ரஸ்ட் மீ. ஓகே, இப்போ ஒரு பாட்டுக்கான டைம். இது அகல்யா எஃப்எம், இது நம்ம நேரம். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.